ரைட் ஆன்சர். கௌதம் சவுடேபள்ளி ரைட் ஆன்சர். மதுபிரசாத் ஃபேமிலி தலம்பாடு கிராமம் திருப்பதி ஜில்லா நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் ஆச்சாரிய சிரஞ்சீவி ராமலிங்க தம்மைகூட ஹைதராபாத் நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் பாலிம்பொல்லி ஆலகட்ட நந்தியால ஜில்லா நுண்டி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் மெசேஜ் பானுச்சந்தர் பச்சலா அமலப்பாடு ஸ்ரீகாக்குளம் நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் அனந்தபுரம் நுண்டி அனுராதா ரைட் ஆன்சர். ஜெயலக்ஷ்மி தாமோதர் ரெட்டி புக்காபுரம் வில்லேஜ் அலம்பூர் மண்டலம் மெசேஜ் சார். ராங் ஆன்சர் அது. அண்ட் கத்வால் ஜெயன்னா தேவி மான்சர் அண்ட் ரைட் ஆன்சர் பம்பிச்சாரு. அண்ட் அலகே நெக்ஸ்ட் மெசேஜ் சங்கர்பள்ளி பிரதிட்டூரு கிருஷ்ணா சந்தோஷ ரைட் ஆன்சர். அண்ட் ஹலோ மேடம் அண்டூ நெக்ஸ்ட் மெசேஜ் பிவி சுப்பாராவ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மார்க்கப்பூர் நுண்டி ரைட் ஆன்சர். சூப்பர் சாங்ஸ் வேஸ்துனாரு அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் அலகே நெக்ஸ்ட் ரைட் ஆன்சர் பம்பிச்சிந்தி மனக்கு ரம்யா பெங்களூர் நுண்டி. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் மெசேஜ் ஓகே எம்எம்எஸ் நிவாஸ் நல்லப்பாடு குண்டூர் நுண்டி மெசேஜ் சேசாரு. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பூர்ணா ஃப்ரம் மங்கள்கிரி ரைட் ஆன்சர். அண்ட் நரசிம்ஹராவ் தேவரகட்ல சஞ்சய் நகர் கொத்தகுடம் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் மசூம்பா ஃப்ரம் நாகர் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் கொல்லாப்பூர் நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் கத்வால் ஜில்லா எர்ரவல்லி மண்டலம் நுண்டி பெத்த நரசிம்ஹ பத்மாபாய் ஸ்ரீவாணி ஜெகதீஷ்வல் அந்த கூட ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் சைனிகபுரி காலனி ஹைதராபாத் நுண்டி பிருந்தாவனம் பத்மஸ்ரீ ஷாம் வீளந்தரூ மெசேஜ் சேசாரு. அண்ட் தஸ்தகிரி சந்தியா பிரதிட்டூர் கடப்ப நுண்டி ரைட் ஆன்சர். ரியாஸ் நெல்லூர் நுண்டி ரைட் ஆன்சர். மங்களகிரி நுண்டி ஜெயலக்ஷ்மி ரைட் ஆன்சர். ரமேஷ் தொந்தி அனந்தபுரம் நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் மெசேஜ் சுதாம் சுதாகர் அண்ட் ஜோதி ஃப்ரம் கலசப்பாடு ஆஃப் கடப்ப டிஸ்ட்ரிக்ட் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாத்திமா கர்னூல் நுண்டி மெசேஜ் சேசாரு ரைட் ஆன்சர். அண்ட் வாரணாசி சூரியநாராயண மூர்த்தி விஷாலி கௌஸ்துபன் தனுக்கு பாலங்கி நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் பாக்யலக்ஷ்மி கனகதுர்கா ஸ்ராவணி வித் சீனு வைதவே மேம் தோனி நுஞ்சி மெசேஜ் சேஸ்துனாவட்ட. ஓகே ரைட் ஆன்சர். அண்ட் சாலா ரோஜுலக்கு மல்லி மெசேஜ் சேஸ்துனான் சாலா ஹாப்பிகா உந்தி அண்டு லாவண்ய வனபர்த்தி நுண்டி மெசேஜ் சேசாரு. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஹாய் அண்டு கட்டம் அங்கையா பண்டாருபல்லி நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் நுண்டி ரைட் ஆன்சர். ரேவதி ராஜசேகர் நெல்லூர் நுண்டி மெசேஜ் சேசாரு ரைட் ஆன்சர். அண்ட் அலகே நெக்ஸ்ட் ஜெகித்யால ஜில்லா புக்காரம் நுண்டி திருநகரி பிரகாஷ் சுஜாதா ஃபேமிலி மெம்பர்ஸ் சோட்டு கார்த்திகேய கூட மெசேஜ் சேசாரு. தீபக் நகரி லால் பகதூர் சாஸ்திரி எஸ் ரைட் ஆன்சர். அண்ட் ஹம்பாபுரம் நுண்டி சிரஞ்சீவி நாகபூஷண வக்க சிவையா முந்த பெத்தன்னா ரைட் ஆன்சர். கொப்பு மல்லேசு வீளந்தரூ கூட மெசேஜ் சேசாரன்மாட. திருப்பதி தாமினேடு நுண்டி உஷராணி பாஸ்கர் ராவ் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் மெசேஜ் மீ பேரு ரேவதி ராஜசேகர் நெல்லூர். ஓகே சோ இப்ப வரைக்கும் உன்ன மெசேஜஸ் அன்னி கூட மனம் சூசேசாம். இன்னைக்கு ரைட் ஆன்சர் ஏன்டி தெலுசு கதா, చాలా మంది రైట్ ఆన్సర్స్ పంపించారు అనమాట లాల్ బహదూర్ శాస్త్రి గారు. ఈరోజు ఆయన జయంతి కూడా అనమాట. సో అందుకే ఈ ప్రశ్న కూడా అడిగాము. మరి థర్డ్ క్వశ్చన్కి వెళ్ళిపోదాము. ఈనాటి సందడే సందులో రెడీగా ఉన్నారు కదా,